0: பண்றீங்க? உள்ள வந்தவனு முடிச்சிங்களா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: ஷாட் நிகிடான்னு.
1: ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு, வேணாம்.